வேல் வேல் வெற்றி வேல் வேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு ஹரோ ஹரா முருகனுக்கு ஹரோ ஹரா வேலவனே ஹரோ ஹரா ஸ்ரீ முருகா.

தாகம் என் மோகம் உணர்த்தும் விகாரம் ஒரு ஸ்ருதியாய் ஒரு ஸ்வரமாய் ஒரு லயமாய் ஒன்றாயினா. வெல்கம் வெல்கம் வெல்கம் ஓ மை டார்லிங் டார்லிங் டார்லிங், வெல்கம் வெல்கம் வெல்கம் ஓ மை டார்லிங் டார்லிங் டார்லிங்.

கண்டன் கடுபட தொண்ட கடலட்டு கண்டன் கரடி கதடிய தொடிய சிம்மி சரி சிம்மி.

0: ஆனை பிழைக்கும் பூஞ்சாவல் கோழித்தான் பின்னாலே கூறுப்பன் செய்யந்தாரு ஆனத்தடியனு மானக்கொடையனு மானத்தொடியில் தலையில்ல அம்பாடி திரு தவளக்கும் தரையத்தம்மரை ஐயையா
1: தலை இப்படி இருக்கும் வாரில் தனங்கல்லடா
2: மடி கூட தடிக்கிட்டான் நடக்கலடா
0: குறுகை ஒருதான் கருவி ரவியா துணையோடு இதிலே எதிரே இடையாம் தடியா மடையா வாடா தூய்மடியா
2: மார்கினி பகவதி அடியனில் அடிவோடி நித்திரியனவே பழமே

அப்புறம் போயிடு வைடூரிய கொட்டாரம் கப்பம் கட்டாம் வைடூரிய கொட்டாரம் சொப்னத்தில் கட்டான் வழியில்லா தோனந்தும் வீம்பளக்கா காணான் போகண பூரம் சொல்லண தாராணம் குஞ்சாளி நீயோ நின்று பார்ப்பவாசக்காரோ சொல்லட கூத்தாடி தொட்டத்தான் தூரம் தாடும் கோழித்தாத்தனு மாறம் தான் மோகம் கனதா குணதா பறையாத அடிவை பூவே கணிச்சம் கணியும் தகிடம் மறியும் பூஹே முறபறையான் தொறபறையான் தழியனு உண்டே பொங்கச்சம் அடிபறையான் அவரையிடான் மறையறு எக்கத்தர ஒரு ஜெகபா மனதிலுவை மடியிலுவை

அப்புறம் போயிடு வைடூரே கொட்டாரம் கப்பங்கட்டாம் வைடூரே கொட்டாரம் சொப்னத்தில் கெட்டான் வழியில்லா தோனந்தும் வீம்பளக்கா காணான் போகண பூரன் சொல்லண தாராணம் குஞ்சாளி நீயோ நின்று பார்ப்பவாசக்காரோ சொல்லட கூத்தாடி தொட்டத்தான் தூரம் தாடும் கோழித்தாத்தனை மாறம் கொடுத்தான் மோகம் கனதா குணதா பறையாத அடிமை பூவே கணிச்சம் கனியும் தகிடம் மறியும் பூஹே முறபறையான் தொடபறையான் தழியனு உண்டே பொங்கச்சம் அடிபறையான் அவரையிட